0: ולמה אתה אבל לקאי ונעד עיתונאי?
1: סנה הסין עדרין הדבטן סנסלה
2: מדולי סם מהותק מרסבת קראי
3: மாந்தி ஆச்சார் தர்ம சுரக் மின் சகசன பிரவர்த்தி சமக
4: நெத் நியூஸ்
0: அப்பிகாவு தியனம் ஆசத்தரும் சிந்து காட்டது ஓனே
5: நெத் FM ஹலோ ஹலோ சத்தியாந்தே

0: கால் பீட்டிங் ஹவுலே ஹன் ஜானி ஏக தே துனு மாவத சத்ய தவஸ்வல உதே தஹயட
1: ஜானி யத் வெடி வெலா
2: ஹலோ ஹலோ
0: சத்தி அந்தய
2: ஹலோ ஹலோ
0: சத்தி அந்தய